0: நான் போட மாட்டேன். எருமை கூட்டத்துல வேடிக்கை காட்ட சொல்லீங்களா?
1: எல்லாம் நம்ம பையில தான் செல்லும்.
2: பாடுறி எல்லாருக்கும் டி, ஒருத்தர் இப்படி